அப்பா அம்மனா அண்ட பொண்ணு சீத்தம்மா சரசு இங்கே இந்து பொலாக்கா மரணப்பட்டித்து 70 பைத்ரா காரரா சீத்தம்மா சரசு இங்கட ஆக்கிரி காரியா இந்தே மஜனத்ர மீதா ஸ்வகிராமத்தில் நடுப்பா. ಆಕಾಶವಾಣಿಯ ಮಡಿಕೇರಿ ಕೇಂದ್ರವಿದು ಸಮಯ 12:35 ನಿಮಿಷಗಳಾಗಲಿವೆ. ಇನ್ನು ಕೆಲವೇ ಕ್ಷಣಗಳಲ್ಲಿ ಆರೋಗ್ಯ ಸಂಚಿಕೆ ಬೆಂಗಳೂರು ಕೇಂದ್ರದಿಂದ.